தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜ்ஜதி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தத்தனு தத்தித தரித தனத